தேவோ பார்த்து தேவோ குளோ நூடு வந்தன் பாடிடாவு வெஸ்டி புட்டாலாக்கே போரவாத்திய புலன் துரவாத்தி எங்க திப்பு அப்படி சமுன் சிமாத்திய தோ தோ தோத் முதல் வந்தன் இங்க எங்க சிவானிட்டாவு உப்பாமி தோ வந்தன் போரத்தாமல் சமுன் சிமாத்திய மனாவி சம்பு சக்கு அங்கின் பாசி Ojongan di kaki lapan gandeng wo prabu manduro kang tedak ing kraton Durawati durung kinarwan yen iku wo prabu kang sak nyatan mulo wetu iki tansah diulatake sangka kaduan yen pancen wo prabu sak nyatane aja wani-wani ewa semriyen iki durat moko paman Setyaki aja nganti diijenake yen perlu dicekel diparingi pidana kang murwat karo keluputan dari sediku Angin kulo yang dawakan datang Purwadiyo Buru sepatus madiyo toto toto Angin sti dumateng dauti walaupun ingang wogus di kulo sinu Durawati Iya Kosok wangsiri pun anggir Gatut Koco Ampun ngantos kirang ing kaprayitan Senadian tom niko mangke wonten poro damel Penjeningan kulaturi tumapa ing ayudo idep-idep paring tulodo datang poro kawul ing projo Durawati wis rasa melu-melu ora perlu gepok koncane para sesepuh Praja Ndrawati Gatut Kaca ijen bisa ngrampungi gawe. Ngatos-atos nggir kula botoi saking kabupaten